i dore ni mabie iriteli gie kaashtak u mihi katate ama dahar edahalini bindu bindu daham mihir hadpina meru sore karai dorin dor patruwa pahan karana hadmandale kan kalu rasa gangule ஓ ஏ வினக்கப்னவு ஒப்பு திமுத்து ரேடியோவு

0: ஒவ்வொரு ஸ்துதி வேகம் ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஒவ்வொரு நமஸ்கார வேவா தேவியான்
1: மகான் வீர பாஷிகர பக்தர் வீர பாஷிகர பக்தர் வீர பாஷிகர